0: ईश्वर की आराधना के इन मधुर सुरों के साथ प्रभात आराधना का ये सफर यही समाप्त होता है। कल फिर मिलेंगे सुबह 5 बजे भक्ति के नए गीतों के साथ रेडियो मॉरिशस पर।
1: संकीर्तनम गोविंदा गोविंदा तिरुमाल अडियार्गले उंगल अनेवरुक्कुम यमदु उल्लंकणिंद वणक्कम। गोविंदन तिरुविळाविनै मुन्निट्टु अरंगनाथन आराधने एन्नुम इंद सिरप्पु निगळ्च्चियिल उंगल अनेवरैयुम अन्पुडनुम मगिळ्च्चियुडनुम अळैक्किन्रोम। नम्मुडैय इन्रैय निगळ्च्चियिल उंगलुक्काक समय उरையை ஆற்றுகின்றவர் ரிஷ்வோ அருள்மிகு சிவசுப்பிரமணியர் திரு கோவிலில் திருப்பணி ஆற்றி வருகின்ற உயர் திரு அஸ்வின் அவர்களுடைய உரையை கேட்கலாம்.
2: இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஆண்டாளின் தெய்வீக காதல் திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழியில் இருந்து சில குறிப்புகள். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். தமிழ் பக்தி இலக்கியத்தில் இறைவனை காதலனாக கொண்டு அந்த காதலை மிக ஆழமாகவும் உணர்வு பூர்வமாகவும் வெளிப்படுத்தியவர் ஆண்டாள். ஆண்டாள் 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார். அவர் இயற்றிய இரண்டு முக்கியமான படைப்புகள் திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழியாகும். இந்த இரண்டு நூல்களிலும் நாம் காண்பது சாதாரணமான உலகியல் காதலல்ல. அது ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் இடையிலான தெய்வீக காதல். ஆண்டாளுக்கு திருமணம் செய்ய வேண்டியவர் யார் என்று கேட்டால் அவளுடைய பதில் ஒன்றே, திருமால் கண்ணன் ஸ்ரீரங்கன் என்கின்ற பல நாமங்கள் ஆகும். அவளுடைய வாழ்க்கையின் நோக்கமே இறைவனை அடைவதாக இருந்தது. திருப்பாவியில் தெய்வீக காதல். முதலில் திருப்பாவையை பார்ப்போம். திருப்பாவை 30 பாசுரங்களை கொண்டது. மார்கழி மாதத்தில் இன்றும் பக்தர்களால் பாடப்பட்டு வருகிறது. திருப்பாவையின் தொடக்கத்திலேயே ஆண்டாள் குறிப்பிடுவது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன என்றால் என்று கூறி தன்னுடன் தோழிகளையும் அழைத்து பாவை நோன்பு நோர்க்க சொல்கிறாள். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டாள் தனக்காக மட்டும் இறைவனை நாடவில்லை, தன்னுடைய தோழிகளையும் அழைக்கிறாள். அதாவது அவளுடைய பக்தி தனிப்பட்ட அனுபவமாக மட்டும் இல்லாமல் சமூகத்தையே இறைவனை நோக்கி அழைக்கும் பக்தியாக மாறுகிறது. கண்ணனை அடைய வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த ஆசை வெறும் உடல் சார்ந்த ஆசை அல்ல. அவள் விரும்புவது உனக்கே நாம் ஆச்செய்யும் என்ற நிலை. அதாவது இறைவா உனக்கே நாங்கள் சேவை செய்வோம், உன்னை தவிர வேறு எதையும் நாடமாட்டோம் என்ற முழுமையான சரணாகதியாகும். இதுதான் ஆண்டாளின் தெய்வீக காதலின் அடிப்படை. உலகியலில் காதல் என்பது நீ எனக்கு என்ன தருகிறாய் என்று கேட்கலாம். ஆனால் ஆண்டாளின் காதல் நான் உனக்கு என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறது. அதனால் ஆண்டாளின் காதல் என்பது சுயநல மற்ற காதலாகும். கண்ணனை அடைய வேண்டும் என்ற ஏக்கம் திருப்பாவையில் ஆண்டாளின் கண்ணன் மீதான ஏக்கம் தொடர்ந்து வெளிப்படுகிறது. அவள் கண்ணனை ஒரு தொலையில் இருக்கும் கடவுளாக மட்டும் பார்க்கவில்லை, அவன் அவளுடைய வாழ்க்கையின் நாயகன். அவனுடைய அழகு, அவனுடைய வீரியம், அவனுடைய கருணை இவை அனைத்தையும் ஆண்டாளின் உள்ளத்தை ஈர்க்கின்றன. கண்ணனின் திருவடிகளை அடைவதே அவளுடைய இறுதி லட்சியம். இதில் ஒரு அழகான ஆழமான ஆன்மீக உண்மை உள்ளது. ஆண்டாள் என்பது தனிப்பட்ட ஒரு பெண்ணை மட்டும் குறிக்கவில்லை, அவள் ஆன்மாவை குறிக்கும் உருவமாகவும் பார்க்கப்படுகிறாள். கண்ணன் என்பது பரமாத்மா. ஆன்மா பரமாத்மாவுடன் ஒன்றுபட விரும்புகிறது. அந்த ஏக்கத்தையே ஆண்டாள் தனது காதலாக வெளிப்படுத்துகிறாள். நாச்சியார் திருமொழியில் காதலின் ஆழம். இப்போது நாச்சியார் திருமொழிக்கு வருவோம். திருப்பாவையை விட நாச்சியார் திருமொழியில் ஆண்டாளின் உணர்வுகள் இன்னும் ஆழமாகவும் வெளிப்படையாகவும் இருக்கின்றன. இங்கே நாம் காண்பது பிரிவின் வேதனை, இறைவனை அடைய வேண்டும் என்ற ஏக்கம், கண

திருமண ஆசை கண்ணனின் நினைவு ஆகியவற்றின் தீவிரமான வெளிப்பாடு. கண்ணனை பிரிந்து இருக்கும்போது ஆண்டாளால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவளுடைய மனம் முழுவதும் கண்ணனையே நினைக்கிறது. அவள் இயற்கையிடமும் பறவைகளிடமும் தோழிகளிடமும் தனது காதலை வெளிப்படுத்துகிறாள். இது சாதாரண காதலின் பிரிவு துயரத்தை போல தோன்றினாலும் அதன் உள்ளே ஒரு பெரிய ஆன்மீக தத்துவம் உள்ளது. இறைவனை பெறாத ஆன்மாவின் இயக்கம்தான் அது. இறைவனை பார்க்க வேண்டும், இறைவனை உடன் இணைய வேண்டும், இறைவனுக்கே உரியவளாக வேண்டும். இந்த இயக்கம் அதிகரிக்க அதிகரிக்க ஆண்டாளின் வாழ்க்கையே அந்த காதலாக மாறுகிறது. வாரணம் 1000. தெய்வீக திருமண கனவு. நாச்சியார் திருமொழியில் மிகவும் புகழ்பெற்ற பகுதி 1000. இதில் ஆண்டாள் தான் கண்ணனை மணப்பது போன்ற ஒரு கனவை காண்கிறாள். அவள் திருமணத்தின் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கனவாக காண்கிறாள். யானைகள் வருகின்றன, திருமண ஊர்வலம் நடக்கிறது, மணமகன் வருகிறான், திருமணச் சடங்குகள் நடைபெறுகின்றன. இறுதியில் அவர் கண்ணனுடன் இணைகிறாள். இதை வெறும் திருமணமாக கனவாக மட்டும் பார்க்கக்கூடாது. இது ஜீவாத்மாவும் பரமாத்மாவுடன் இணையும் ஆன்மீக அனுபவத்தின் உருவகம். ஆன்மா இறைவனை அடையும் பொழுது ஏற்படும் பேரின்பத்தை ஆண்டாள் திருமண காட்சிகளின் மூலம் வெளிப்படுத்துகிறாள். அதனால்தான் 1000 இன்னும் தமிழ் வைணவ மரபில் திருமண நிகழ்வுகளுடன் ஆழமாக இணைக்கிறது. ஆண்டாளின் காதல் ஏன் தனித்துவமானது? ஆண்டாளின் தெய்வீக காதலுக்கு 3 முக்கியமான அம்சங்கள் உள்ளன. முதலாவது ஏக்கம், இறைவனை அடைய வேண்டும் என்ற ஏக்கம். இறைவனை பிரிந்திருப்பது அவளால் தாங்க முடியவில்லை. இரண்டாவது சரணாகதி, எனக்கென்றே எதுவும் இல்லை, நான் உனக்கே உரியவள் என்ற முழுமையான அர்ப்பணிப்பு இருக்கின்றது. மூன்றாவது சேவை, இறைவனை அடைந்த பிறகு அவருக்கு சேவை தெய்வீத தன்னுடைய வாழ்வின் நோக்கம் என்று ஆண்டாள் கருதுகிறாள். அதனால்தான் திருப்பாவையில் உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்ற கருத்து மிகவும் முக்கியமானதாகிறது. காதல் என்பது வெறும் பெறுவதல்ல, காதல் என்பது அர்ப்பணிப்பும் சேவையும் ஆகும் என்பதை ஆண்டாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைய வாழ்க்கைக்கு ஆண்டாளின் செய்தி, இன்றைய உலகில் காதல் என்ற வார்த்தைக்கு பலவிதமான அர்த்தங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் ஆண்டாள் நமக்கு காதலின் ஒரு உயர்ந்த வடிவத்தை காட்டுகிறார். அது எதிர்பார்ப்பு இல்லாத காதல், அது தியாகத்தின் காதல், அது சரணாகதியின் காதல், அது ஆன்மாவை உயர்த்தும் காதல். நாம் ஒருவரை நேசிக்கும் பொழுது அவரிடம் இருந்து ஏதாவது எதிர்பார்க்கிறோம் என்றால் அதனால்தான் ஆண்டாள் இறைவனை நேசித்த போது தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணித்தாள். அதனால் அவளுடைய காதல் காலத்தை கடந்தது. பல 100 ஆண்டுகள் கடந்தும் இன்று வரை அவளுடைய பாடல்கள் நம் இதயங்களை தொடுகின்றன. நிறைவு உரையை சொல்கிறோம். ஆண்டாளின் திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆன்மீக உண்மையை உணர்த்துகின்றன. இறைவனை அடைய அறிவு மட்டும் போதாது, அன்பும் வேண்டும். அந்த அன்பு ஆழமாகவும் இருக்க வேண்டும். அந்த அன்பில் அகந்தை இருக்கக்கூடாது. அந்த அன்பில் முழுமையான சரணாகதி இருக்க வேண்டும். ஆண்டாளின் வாழ்க்கை நமக்கு சொல்வது, இறைவனை தேடும் ஆன்மாவின் மிக உயர்ந்த மொழி அன்பு. திருப்பாவையில் அந்த அன்பு பக்தியாக மலர்கிறது. நாச்சியார் திருமொழியில் அந்த அன்பு ஏக்கமாகவும் கனவாகவும் தெய்வீக காதலாகவும் உச்சத்தை அடைகிறது. ஆண்டாளின் காதல் கண்ணனை அடைய விரும்பிய ஒரு பெண்ணின் காதல் மட்டும் அல்ல, அது ஒவ்வொரு ஆன்மாவும் தன் இறைவனை அடைய விரும்பும் நித்திய ஏக்கம். அதனால்தான் ஆண்டாளின் குரல் இன்று வரை நம்மிடம் ஒலித்து கொண்டிருக்கிறது. கண்ணனை அடைவதே என் வாழ்வின் லட்சியம், அவனுக்கே நான் உரியவள், அவனுக்கே என் அன்பு, அவனுக்கே என் சேவை. இத்தகைய உயர்ந்த தெய்வீக காதலை நமக்கு அளித்த ஆண்டாளின் திருவடிகளை வணங்குகின்றோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.

0: वज गोविंद नाम संकीर्तन गोविंद गोविंद शिवत्रिच्छिच्छंबलम மீண்டும் பகுதி இரண்டில் சந்திப்போம்.
1: திருமால் அடியார்களே, நம் இன்றைய அரங்கநாதன் ஆராதனை என்னும் சிறப்பு நிகழ்ச்சியில் சமய உரையை ஆற்றுகின்றவர் திரு அஸ்வின் குமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த பாடலோடு நம்முடைய நிகழ்ச்சி நிறைவு பெறவுள்ளது. திருநாம பதிகத்தை பாடியவர் நம்முடைய அருணகிரி செல்வர் மகேந்திரன் பாலகிருஷ்ணன் அவர்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

இசையின் இனிமையோடும் இறை நாமத்தின் மகிமையோடும் உங்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சிக்கு அன்பாக வரவேற்கின்றோம். இன்று புனிதமான புரட்டாசி மாதத்தின் இரண்டாம் சனிக்கிழமை. திருமால் வழிபாட்டிற்கென முக்கியம் அளிக்கப்படும் இனிய நாளில் இன்றைய ஒரு மணி நிகழ்ச்சி முழுவதையும் ஸ்ரீமன் நாராயணன் கோவிந்தன் வெங்கடேச பெருமாள் திருவடிகளுக்கு சமர்ப்பிக்கின்றோம். மனதில் பக்தியை நிறைந்து உடதுகளில் இறை நாமத்தை ஏந்தி கோவிந்தா கோவிந்தா என்று அழைத்தவாறு முதல் பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குவோம்.

நேயர்களே, தமிழ் மாதங்களில் புரட்டாசி திருமால் வழிபாட்டிற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக போற்றப்படுகிறது. இந்த மாதத்தில் குறிப்பாக சனிக்கிழமைகளில் பக்தர்கள் விரதம் இருந்து சைவ உணவு மேற்கொண்டு பெருமாளை வழிபடுவது வழக்கம். ஆனால் விரதம் என்பது உணவை தவிர்ப்பது மட்டுமல்ல, மனதில் உள்ள கோபம், பொறாமை, வெறுப்பு போன்றவற்றையும் குறைத்து நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்வதும் உண்மையான ஆன்மீக பயிற்சியாகும். இந்த புரட்டாசி மாதம் நமது உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஒரு புதிய தூய்மையை தரட்டும். வரும் பாடலை பூபாச ஊரை சேர்ந்த ஜீவன் பத்தன் பிறந்த நாளுக்கு குறித்து மகள் ஷீலா செல்வம், பத்மினி பழனி, தகினி தகிலா, தர்ஷினி கவன் ஊரிலிருந்து தங்கை ஷிமி, சண்முகம் பத்தன் குடும்பத்தினர் அடுத்த பாடலை கேட்டுள்ளார்கள். அலைபிரியம் வாக்குவா ஊரைச் சேர்ந்த கெனிவன் கஞ்சமலை பிறந்த நாளையொட்டி அவர் அம்மா விலாஷா, அப்பா கெவின், தம்பிமார் கெரியன் வெறியன், அப்பா மிமி, இந்திரா, தாத்தா, தாமு, கொஞ்சமலை குடும்பத்தினர் அடுத்த பாடலை கேட்டுள்ளார்கள். ஓம் நமோ நாராயணாய. அடுத்த பாடலை கேட்போம்.

ಕೇಶವ ಮಾಧವ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ திருமாலுக்கு எத்தனை அழகான திருநாமங்கள் நேயர்களே. நாராயணன், கேசவன், மாதவன், முகுந்தன், ஹரி, வாசுதேவன், ஸ்ரீனிவாசன், வெங்கடேசன், கோவிந்தன் என ஒவ்வொரு திருநாமத்திற்கு பக்தர்கள் தனித்தனி அன்பு செலுத்துகின்றனர். எந்த பெயரால் அழைத்தாலும் இறைவனை அடையும் பாதையின் அடிப்படை ஒன்றுதான், தூய பக்தியும் நம்பிக்கையும். அடுத்த பாடலை பெல்கோஸ் ஊரைச் சேர்ந்த விமலா, ஜெசன், குவிலா, யுஷிகா, சர்வினி, சாம்பசிவம், யுவராஜ் மற்றும் ராமசாமி பிள்ளை கருப்பன் குடும்பத்தினருக்கு வழங்குகின்றோம். தமது பிறந்த நாளை கொண்டாடும் பிரான்ஸ் நாட்டிலிருந்து நாட்டில் வசிக்கும் யுவானி செல்லம் பிறந்த நாளை முன்னிட்டு கணவர் அழகன், ஃபிஃபி முருகன், ஃபிஃபி சரோஜா, வெல் யோகிதா முனியம்மா, வலாதோ மெவன் மெவின் பமேலா மற்றும் வலாதோ செல்லன் கதப்பியம்மா குடும்பத்தினர் பாடலை கேட்டுள்ளார்கள். இன்று நமக்கு பிடித்த பெருமாள் திருநாமத்தை மனதில் சொல்லி பார்த்து அடுத்த பாடலை கேட்போம். உங்களுக்காக அலைப்பாயுதே, ஸ்வேதா மோகன் குரலில்.

நேயர்களே, திருமாலின் திருக்கோலத்தை நினைத்தாலே நம் மனக்கண்ணில் தோன்றுவது அவர் கரங்களில் ஏந்திருக்கும் சங்கும் சக்கரமும். சங்கு தெய்வீகமான ஒளியையும் ஆன்மீக விழிப்புணர்வையும் நினைவூட்டுகிறது. சக்கரம் தர்மத்தை காத்து அதர்மத்தை அழிக்கும் திருமாலின் பேராற்றலை குறிக்கிறது. அதனால்தான் பெருமாளின் திருவுருவம் பக்தர்களுக்கு பாதுகாப்பையும் நம்பிக்கையையும் அளிக்கின்றது. அடுத்த பாடலை ரிவேஜுகாப்பா ஊரில் வசிக்கும் அம்மா மனோன் பெருமாள் அவர்கள் இரண்டாம் சனிக்கிழமை கோவிந்தன் திருவிழாவை ஒட்டி தமது பேரன் சோமசேகரன், சோழன் பேத்தி செந்தாமரை, தியானா மகன் சஞ்சீவன், ஜேசன் மருமக சந்திக்கு சிலா, தம்பி தங்கைமார்கள் அன்னிமார்கள் வசந்தா உபி மற்றும் கோவில் அர்ச்சகர் திரு பெருமாள் சுப்ராயுது அவர்களுக்கும், தமிழ் அவையா சங்கம் உறுப்பினர் அவர்களுக்கும் அடுத்த பாடலை கேட்டுள்ளார். சங்க சக்கரமேந்திய நாராயணனை மனதில் நினைத்து அடுத்த பக்தி பாடலை கேட்போம்.

பெருமாள் வழிபாட்டு துளசி தனி சிறப்புடையதாக போற்றப்படுகிறது. திருமாலுக்கு துளசி மாலை அணிவித்து வழிபடும் மரபு பல தலைமுறைகளாக தொடர்ந்து வருகிறது. துளசி எளிமையின் அடையாளமாகவும் பக்தியின் அடையாளமாகவும் விளங்குகிறது. சிறியதாய் இருந்தாலும் அதன் மதிப்பு மிக பெரியது. அதே போல நமது பக்தியும் வெளிப்படையாக பெரியதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. உண்மையான மனதுடன் இறைவனை நினைப்பதே சிறந்த வழிபாடு. அன்பான நேயர்களே, புரட்டாசி கோவிந்தன் திருவிழாவின் இரண்டாம் வாரத்தை முன்னிட்டு தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சிகளை தவறாமல் கண்டு கேட்டு மகிழுங்கள். இன்று நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை RN3 வானொலியில் கஃபுகோஷி மாரியம்மன் கோவில் தமிழ் சங்கத்திலிருந்து சிறப்பு நேரலை. மேலும் இன்று இரவு 9 மணி முதல் MBC தமிழ் C6 நிகழ்ச்சியில் காகோப் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலிருந்து திருமால் திருவருள் நேரருள் நேரலை ஒளிபரப்பாகும். அடுத்த பாடலை அம்மா மாயா அகுமை சிகோன் பிரசிலா போலன் குமிலா பகவிதன் வினா தனிஷா தனிஷா தலினா அக்ஷய் சுஷீலா சீனிவாசன் மாலா வினுஷா மற்றும் ஜகம்ஹன் ராஜு குடும்பத்தினருக்கு கேட்டுள்ளார்கள். அடுத்த பாடலை அமைச்சர் ஊரில் வசிக்கும் மாயவன் தன்றாயனுக்கு வழங்குகின்றோம். வெஜ்டோபு ஊரில் வசிக்கும் அழகன் அழகி அமெல்யா இலா உமா கங்காது செல்வி ஆவிஷ் மற்றும் பழனி குடும்பத்தாருக்கு அடுத்த பாடல். துளசி மாலை அணிந்த பெருமாளை நினைத்து அடுத்த பாடலை கேட்போம். உங்களுக்காக SPB குரலில் ஆயர்பாடி மாளிகையில்.

நேயர்களே, உலகில் தர்மத்தை காத்து நன்மையை நிலையாட்டுவதற்காக திருமால் பல அவதாரங்கள் எடுத்ததாக நமது சமய மரபு எடுத்துரைக்கின்றது. மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மம், வாமனம், பரசுராமன், ராமன், கிருஷ்ணன் உள்ளிட்ட தசாவதாரங்கள் ஒவ்வொன்றும் வாழ்வின் வெவ்வேறு உண்மைகளை நமக்கு நினைவூட்டுகின்றன. இறைவன் எந்த வடிவில் தோன்றினாலும் அதன் நோக்கம் நன்மையை நிலைநாட்டுவது என்பதே இவற்றின் அழகான செய்தி. தர்மத்தை போற்றும் அடுத்த திருமால் பாடலை கேட்போம்.

பக்தியும் நிறைந்த நேயர்களே, புனிதமான புரட்டாசி முதல் இரண்டாம் சனிக்கிழமை முன்னிட்டு திருமாலின் திருநாமங்கள் நிறைந்த இன்றைய திருமால் திருவருள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது. புரட்டாசி மாதம் முழுவதும் நமது எண்ணங்கள் தூய்மையாக இருக்கட்டும், இறை நம்பிக்கை மேலும் அழாழமாகட்டும், குடும்பங்களில் அன்பும் ஒற்றுமை பெருகட்டும், நல்லதை

நினைப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம். பெருமாளின் திருநாமத்தை மனதில் நிறுத்துவோம். ஓம் நமோ நாராயணாய. உங்களுக்காக உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன்.

0: Center 94 North South 95.6 East West 98.2. You are listening your RM3 Radio.
1: வருடைய அன்பர்களே, திருமால் பக்தர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உளம் கனிந்த இரவு வணக்கம். இது மொரிஷியஸ் வானொலி 2. இன்று நாங்கள் ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோயிலில் கோஃபோகோ என்ற ஊரிலிருந்து நேரையில் உங்களை தொடர்பு கொள்கின்றோம்.
2: அன்பான நேயர்களே, வானொலி மொரிஷஸின் புரட்டாசி சனிக்கிழமை விசேட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அடுத்த 5 மணி நேரம் திருமாலின் திருநாமங்களாலும் பக்தி பாடல்களாலும் பஜனைகளாலும் ஆன்மீக செய்திகளாலும் இந்த வானிலை புனிதம் பெற உள்ளது. இப்பொழுது வழிபாடோடு நமது நிகழ்ச்சியை தொடங்குவோம்.

ஆடி மண்டமும் அற்றாய் போற்றே, உழை உழலவுற்றாய் போற்றே, உயிர்க்கு உயிராய் உழைவாய் போற்றே, மஞ்சின் வண்ண மாலை போற்றே, அண்டி அடியாள் கருள்வாய் போற்றே, உலக உச்சேரி வாய்த்தோள் போற்றே, நிலன் முதகினாகினாய் போற்றே, ஊழ்நமி சக்கரம் உடையாய் போற்றே, பாண்டிய சங்கல்பண்ணவா போற்றே, ஏழ்வு தண்ணிய எண்ணிதாய் போற்றே, வழிவிழவாழ்கொள் மாடவா போற்றே, ஏழு குண்டொரு மென்தாய் போற்றே, கடல் ஐத்துறை

அச்சுதார் அமராயேரு அடனும் குழந்தை என்னும் இச்சுவை தவிர யான் போ இந்திரால் ஹோகமாலும் அச்சுவை பெண் வேண்டன கொள்முடாமே ஓம் சவத கோவி சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஓம் செடியாட வமிடிகள் இருக்கும் திருமாளே நெடியான வெண்கடபாள் நின் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அரும்பையனும் கிடனியங்கும் படிய கிடம் கம்பையனே ஓம் சவத கோவி சங்கீர்த்தனம் கோவிந்தா ஓம் குளந்தரும் செல்வம் தண்டிடும் அடியார் படுத்துய ஆனையல்

வடிவாணின் வடமாப்பினில் வாழ்க்கை பல்லாண்டு வடிவ சோடி வடத்துடையும் சுடராஜம் பல்லாண்டு படை போர் புக்குற பண்ண ஓம் சவத்த கோவி சங்கீத்தரம் கோவி.

0: அன்பு போற்றி போற்றி
1: போற்றி
0: போற்றி திருவிளக்கு போற்றி போற்றி
1: ஓ மண்பர்கள்
0: பண்பட்டு சொன்ன திருவிளக்கு திருவர்கள்.

படசக்திமா சக்தி பல்வகையாளும் தர சக்தியான் தன்னை உணரார் உடா சக்தி ஓடிக தோறும் படசிம்மே உழைவரும் ஒருவரை போற்றி போற்றியே உமே சிவை அம்பிகை போற்றி போற்றி ஓம் இடங்கை நங்கிரங்கள் முக்கண்ணி வெட்டம் படிக்கும்படிமை தாமரை பாடும் திருமுறை பாப்படி பழங்கள் சூழ்மை உழைவரும் ஒருவரை போற்றி போ

0: त्रिपोटी ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति।
1: வருடைய அன்பர்களே, திருமால் பக்தர்களே, இன்று நாங்கள் ஸ்ரீ மாரியம்மன் தமிழ் சங்கத்தின் திருக்கோயிலில் அவுடம் ஃப்ரீ நேரலையில் உங்களுக்கு திருமாலை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சியை நானும் அக்கா புவனாவும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். அடுத்து வருவது ஒரு பக்தி பாடல் அல்லவா?
2: ஊரில் நாம் இப்பொழுது நேரலை நிகழ்ச்சியில் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்காக பஜனைகளும் சிறப்பான வழிபாடுகளும் இருக்கின்றன. இப்பொழுது நாம் பஜனையை கேட்போம்.

0: வானொலி அன்பர்களே, திருமால் பக்தர்களே, உங்களை நேரலையில் கோஃபோகோ என்ற ஊரிலிருந்து ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோயிலில் நாங்கள் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம்.
1: இப்பொழுது நாங்கள் நேரலை நிகழ்ச்சி காலை 5 மணி வரை உங்களோடு இணைந்திருப்போம். பக்தி பாடல்களும் பஜனைகளும் உங்களுக்காக வழங்க இருக்கின்றோம். அடுத்ததாக பஜனை குழு, காஃபோகோ பஜனை குழு பக்தி பாடலை வழங்க இருக்கின்றோம்.

0: நீங்கள் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் காஃபோ கோகோவில் பஜனை கூட்டத்தார் பாடிய பாடலை நீங்கள் கேட்டுள்ளீர்கள்.
1: அவர்களுக்கு நன்றி. வாருடைய அன்பர்களே, திருமால் பக்தர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த சிறப்பு மிக்க நாளிலே ஒன்று நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அறிவிப்பு. அடுத்து முழு இரவு இருக்கின்ற கோவில்களில் நாங்கள் அறியலாமா? கிருஷ்ணன் மேஸ்திரி தமிழ் சங்கம் பெனிவலன்ட் சொசைட்டி நடராசன் கோவில் ஸ்தன்ய ஹோசில் எபன் மாரியம்மன் கோவில் கழகம் எபன் ஆயத்தா ராமர் கோவில் மற்றும் தமிழ் கழகம் கட்வல் ரோட் ஆயத்தா மகா சிவசுப்பிரமணியர் சங்கம் கோம்காவல் கபிப் சேத்துப தமிழ் சங்கம் ராயல் ஹோல் சேத்துப தேஹாசின் மாரியம்மன் கோவில் சொசைட்டி தேஹாசின் சுயாக் ஷமுனி மாரியம்மன் கோவில் சங்கம் தமிழ் டெம்பிள் ரோட் ஷமுனி ஷமகைய ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் மாரி ஸ்ட்ரீட் ஒக்குலி வலிதெப்ரட் மாரியம்மன் கோவில் வலிதெப்ரட் போல்வி செருக்கி முத்தமிழ் கூட்டம் ராயல் ரோட் கான்ஹிவியர் நோவஸ் திரௌபதி அம்மன் கோவில் வலிதெப்ரட் போல்வி பால சிவசுப்பிரமணியர் திருக்கோவில் குயின் விக்டோரியா ஜிபியத் ஹிந்து பெனவன தமிழ் மகாஜன சங்கம் ராயல் ஹோட் ஜிபியத் ஹோஸ்பெல் சேத்துபேட் மகா லட்சுமி கோவில் ராயல் ஹோட் சேத்துபேட் ஸ்ரீ விநாயகர் சீதாலம்மன் திருக்கோவில் ராயல் ஹோட் புவாலோ மைபூ மோதபா சிவசுப்பிரமணியன் திருக்கோவில் மோதபா. இந்த கோவில்கள் முழு இரவு வழிபாடு செய்கின்றார்கள்.
0: இருந்தாலும் பக்தியால் நாம் அனைவரும் இன்று ஒன்றாக இணைந்திருக்கின்றோம். வானொலியில் ஒலிக்கும் கோவிந்தா என்ற திருநாமத்தை

எங்களுடன் சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள். உங்கள் இல்லத்தில் ஒரு விளக்கு ஏற்றி கைகளை இணைந்து மனதில் உள்ள வேண்டுதலை பெருமாளிடம் சமர்ப்பியுங்கள். இந்த வானலை இன்று உங்கள் அனைவருக்குமான பக்தி பாடலாக அமையட்டும்.

திருமால் பக்தர்களே, நீங்கள் நேர்கலையில் வித்வான் சிறுவன் மனவோ என்பவர் அவரின் பாடலை கேட்டீர்கள். அவர் பாடிய இந்த திவ்ய பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். அடுத்து வரும் பாடலை சுவைக்கலாம்.

பஜனை வித்வான் சிவகுமார் மனாஹு அவர்கள் தனது இனிய பக்தி குரலால் திருமாலின் பெருமையை பாடி பக்தர்களின் உள்ளங்களில் இறையுணர்வை மலரச் செய்கிறார். அவரது பக்தி நிறைந்த பஜனையை கேட்டு இறையருளில் ஒன்றிணைவோம். கோவிந்தா கோவிந்தா.

0: திருமால் பக்தர்களை, நாங்கள் ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோயிலில் கோஃபகோ என்ற ஊரில் ஆறம் மூன்று நேரடியில் உங்களுக்கு திருமாலை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சியை நானும் சக அறிவிப்பாளியாக அக்கா புவனாவும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றோம்.
1: நீங்கள் கேட்டு மகிழ்ந்த பஜனை வழங்கியவர் வித்வான் சிவாகுமனோ, அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக இப்போது இசையோடு இறை பக்தியை இணைக்கும் ஓர் அழகிய நடன அர்ப்பணிப்பை காணவிருக்கின்றோம். திருமாலின் அவதாரங்களையும் திருவிளையாடல்களையும் அபிநயம் அடவு மற்றும் அழகிய அசைவுகளின் மூலம் எடுத்துற உள்ளது நடன குழுவாகிய சிவசக்தி கேட்டனம் குழு.

வானொடி அன்பர்களே, திருமால் பக்தர்களே, அடுத்து உங்களுக்கு கோஃபோகோ ஊரிலிருந்து பஜனை கூட்டம் அவர்கள் ஒரு நடனத்தை ஆடப் போகின்றார்கள். அதை கண்டு களிப்போமாக.

ஸ்ரீ மாரியம்மன் தமிழ் சங்கம் கஃபுகோ குழு அவர்களுக்கு மிக்க நன்றி. அன்பான நேயர்களே, இப்போது திருமாலின் திருநாமங்களை இசையோடும் பக்தியோடும் பரவுள்ள பஜனை குழுவினரை வரவேற்போம். சிவசக்தி கேட்டனம் குழு உங்களுக்காக பக்தி பஜனை பாடல்களை வழங்க இருக்கின்றார்கள்.

0: ஸ்ரீ மாரியம்மன் தமிழ் சங்கம் காஃபுக்கோ குழுவினர்களுக்கு மிக்க நன்றி. இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருமாலின் திருநாமங்களை இசையோடும் பக்தியோடும் பரவுள்ள பஜனை குழுவினரை வரவேற்போம். சிவசக்தி கேட்டனம் குழு உங்களுக்காக பஜனை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள்.
1: அடுத்து வருவது சிவசக்தி கீர்த்தனம் கூட்டம். அவர்கள் பாடப்போகின்ற அடுத்த பாடலை கேட்கிறோம்.

0: பாடிய குழுவினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து வருவது பரமா பக்தர் போட்லீஸ் ஊரைச் சேர்ந்த குழுவினர்கள் இங்கு பாட வருகின்றார்கள். அவர்களுள் வித்வான் ஜிஹாசன் மாணிக்கம் அவர்கள் அமன்ய பெட்டியில், விஷ்ணு மது அவர்கள் பாடுவார், தப்லா குமரன் அவர்கள். திருமால் பக்தர்களே, உங்களுக்கு ஓர் அறிவிப்பு. இந்த கோவிந்தன் திருவிழாவை முழு இரவு கொண்டாடக்கூடிய கோவில்கள் கிருஷ்ணன் மேஸ்திரி தமிழ் சங்கம் பெனிவலன்ட் சொசைட்டி ஸ்தன்யோசில் ஏபன் மாரியம்மன் திருக்கோவில் கழகம் எபன் ஓயிட்டா ராமர் கோவில் மற்றும் தமிழ் கழகம் கட்வல் ரோத் ஓயிட்டா மகா சிவசுப்பிரமணியர் சங்கம் கவர் கபிப் சத்துபன் தமிழ் சங்கம் ஓயால் ஹோத் சத்துபன் திஹாசின் மாரியம்மன் திருக்கோவில் சொசைட்டி திஹாசின் சுயாக் ஷாமுனி மாரியம்மன் திருக்கோவில் சங்கம் தமிழ் டெம்பிள் ரோட் ஷாமுனி ஷமகன்ய ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் மாரி ஸ்ட்ரீட் ஒக்குலே வலிதப்பாய் மாரியம்மன் கோவில் வலிதப்பாய் போல்வி செழிக்ரி முத்தமிழ் கூட்டம் ரோயல் ரோட் கான்ஹிவியானு வாய்ஸ் திரௌபதி அம்மன் கோவில் கஹோலாச்சு வலிதப்பாய் போட்ரிஸ் பால சிவ சுப்பிரமணிய திருக்கோவில் குயின்வி தோயா ஜிபியத் இந்து பெனவுலத் தமிழ் மகாஜன சங்கம் ஹோயல் ஹோட் ஜிபியத் ஹோஸ்பெட் சத்யபியத் மகாலட்சுமி கோவில் ஹோயல் ஹோட் சத்யபியத் ஸ்ரீ விநாயகர் சீதலம்மன் கோவில் ஹோயல் ஹோட் புவரும் மாய்போ மகதபா சிவ சுப்பிரமணியன் திருக்கோயில் மோதபா. அறிவிப்பை கேட்டீர்கள்.
1: உடல்நிலை, வயது, வேலை அல்லது வேறு காரணங்களால் இன்று ஆலயத்திற்கு செல்ல முடியாதவர்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தபடியே எங்களோடு வானொலி மொரிஷஸுடன் இணைந்து பிரார்த்திக்கலாம். நாங்கள் ஒளிபரப்போம் பக்தி பாடல்களும் கேட்டு மனதால் திருமாலின் திருவடிகளை சரணடையுங்கள். உண்மையான பக்தி இருக்கும் இடமே இறைவனின் ஆலயமாகும்.
0: வானொலி அன்பர்களே, இப்பொழுது நாங்கள் ஸ்ரீ மாரியம்மன் கோஃபோகோ ஊரிலிருந்து அவரை மூன்றில் நேரலையில் உங்களுக்கு திருமாலை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சியை நானும் சக அறிவிப்பாளி அக்கா புவனாவும் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம்.
1: இந்நிகழ்ச்சி நீங்கள் காலை 5 மணி வரை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். தொலைவில் இருந்தாலும் பக்தியால் நாம் அனைவரும் இன்று ஒன்றாக இணைந்திருக்கலாம். வானொலியில் ஒலிக்கும் கோவிந்தா என்ற திருநாமத்தை எங்களுடன் சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள். உங்கள் இல்லத்தில் ஒரு விளக்கை ஏற்றி கைகளை இணைத்து மனதில் உள்ள வேண்டுதலை பெருமாளிடம் சமர்ப்பியுங்கள். இந்த வானிலை இன்று உங்கள் அனைவருக்குமான பக்தி பாடலமாக அமையட்டும்.

0: பரம பக்த சுகுண விலாச பஜனை குழுவினரின் மிக அருமையான பக்தி இசையை இப்போது நாம் கேட்டு மகிழ்ந்தோம். திருமாலின் திருநாமத்தை இசையோடும் பக்தியோடும் பாடி இந்த இடத்தை ஒரு தெய்வீகமான சூழலாக மாற்றிய அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கோவிந்தா கோவிந்தா என்ற திருநாமம் ஒலிக்கும் இடமெல்லாம் பக்தியும் அமைதியும் நிறைந்திருக்கும். புரட்டாசி மாதத்தின் இந்த புனிதமான வேளையில் இசையின் வழியாக இறைவனை நினைப்பதும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அவன் திருநாமத்தை பாடுவதும் ஒரு சிறப்பான அனுபவமாகும். அடுத்தபடியாக இந்த இனிய பக்தி இசையை தொடர்ந்து இன்னும் ஒரு அழகான இசை பயணத்திற்கு நாம் தயாராகலாம். அடுத்ததாக நம்முடன் இணைக்கிறார்கள் அனுகா மியூசிக் குழுவினர். அவர்களும் தங்களுடைய இசையின் மூலம் திருமாலின் திருப்புகழை பாடி இந்த புனிதமான இரவை மேலும் சிறப்பிக்க இருக்கிறார்கள். பக்தியோடு கேட்போம் திருநாமம். திருநாமத்தில் ஒன்றிணைவோம். கோவிந்தா கோவிந்தா, ஓம் நமோ நாராயணாய.
1: திருமால் பக்தர்களே, நாங்கள் ஸ்ரீ மாரியம்மன் சங்கத்தின் திருக்கோயிலில் கொஃபகோ என்ற ஊரில் அவருடைய 3 என்ற நேரலையில் வானொலியில் உங்களுக்கு திருமாலை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சியை நானும் சக அறிவிப்பாளி அக்கா புவனாவும் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். காலை 5 மணி வரை கேட்கலாம்.

திருமால் பக்தர்களை, புருஷோத்தமனின் திருப்புகளை கேட்டீர்கள் அல்லவா? ஏன் திருப்புகள் என்று சொன்னேன்? ஏனென்றால் புருஷோத்தமன் அவர் இறைவன். இறைவனுக்கு திரு என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம் அல்லவா? ஆகவே திருப்புகள் அவரை பாடி இப்போ அடுத்து இன்னொரு பாடலை நாங்கள் கேட்கப் போகின்றோம். மகிழ்வடையுங்கள். சர்வத்த கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.

திருமால் பக்தர்களே, அனுக்கா இசைக்குழுவினருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் அடுத்து சுவைக்க போவது பிஎஸ்கே குழுவினர். அவர்கள் ஒரு தெய்வீக நடனத்தை ஆடப்போகின்றார்கள். இந்த கோவிந்தன் என்னும் சிறப்பு வழிபாட்டில் நாங்கள் ஆழ்வார்களை பற்றி அறிய வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் ஆழ்வார்கள்தான் திருமாலின் திருப்புகழை பாடியிருக்கின்றார்கள். சற்று முன் திருப்புகழ் ஏன் என்று நான் சொல்லியிருந்தேன். திரு என்பது இறைவனை குறிக்கின்ற ஒரு சொல்லாகும். இறைவனின் புகழை ஆழ்வார்கள்தான் பாடியிருக்கின்றார்கள். 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் அரிய நூலில் பக்திமிகு மந்திர சொற்கள் நிறைந்த நூலாகும். அதில் நம்மாழ்வார் என்ன சொல்லியிருக்கின்றார்? நந்தா விளக்கை அளத்தர அறியாய், நர நாராயணனே கருமாமுகில் போல் என் தாய் எமக்கே அருள்வாய் என நின்று இமையோர் பரவும் இடம் எத்திசையும். ஆகையார் திருமாலின் புகழ் எத்திசையும் பரவட்டும். சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.

நாங்கள் ஸ்ரீ மாரியம்மன் தமிழ் சங்கத்தின் திருக்கோயிலில் கோஃபோகோ என்ற ஊரில் அவரை மூன்று நேரலையில் உங்களுக்கு திருமாலை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். 5 மணி வரை கேட்டு திருமாலின் நாமத்தை ஜபித்து திருமால் என்னும் இறைவனை மனமாற நினைந்து வணங்குவோமாக.

அன்பான நேயர்களே, பிஎஸ்கே குழுவினர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக இப்போது திருமாலின் திருநாமங்களை இசையோடும் பக்தியோடும் பரப்ப உள்ள ஸ்ரீ மாரியம்மன் தமிழ் சங்கம் கஃபுகு பஜனை குழுவினரை வரவேற்போம். இவர்களின் குரலில் ஒலிக்கும் ஒவ்வொரு கோவிந்தா நாமமும் நம் உள்ளங்களை இறை சிந்தனையில் ஒன்றிணைக்கட்டும். உங்கள் இல்லங்களில் இருந்தபடியே நீங்களும் கைகளை தட்டி திருநாமத்தை சேர்ந்து பாடுங்கள்.

இன்று இப்பொழுது நமக்காக திருமாலின் புகழை பாடிய பக்தர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து வருவது ஐலண்ட்ஸ் ஊரைச் சேர்ந்த மாரியம்மன் திருக்கோவில் பஜனை கூட்டம். இங்கு மூன்று பாடல்களை உங்களுக்கு வழங்கப் போகின்றார்கள். அதை கேட்டு திருமாலின் திருவருளை நாடுவோமாக. சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.

திருமால் பக்தர்களே, இங்கே பாடிய குழுவினருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

திருமால் பக்தர்களே, அடுத்து வரும் கூட்டத்தை நாங்கள் வரவழைக்கப் போகின்றோம். கெவின் மற்றும் ஜேசன் சுந்தரம் இவர்கள் இருவரும் இணைந்து உங்களுக்கு அடுத்து வரும் பாடலை வழங்கப் போகின்றார்கள். அவர்களை அழைக்கின்றோம். இந்த சிறப்பு நேரலை நிகழ்ச்சி ஸ்ரீ மாரியம்மன் தமிழ் சங்க திருக்கோயிலில் கோஃபோகோ என்ற ஊரிலிருந்து ஆறு மூன்று நேரலையில் உங்களுக்கு திருமாலை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சியை நானும் சக அறிவிப்பாளி அக்கா புவனாவும் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். 5 மணி வரை இந்த சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டு கழிக்கலாம். மேலும் அறிவிப்பு, முழு இரவு இந்த கோவிந்தன் திருவிழாவை கொண்டாட கோரிய கோவில்கள் கிருஷ்ணன் மேஸ்ட்ரி தமிழ் பெரவல சொசைட்டி, நடராசன் கோவில், ஸ்டான்லி ஹோசில், ஏபன் மாரியம்மன் கோவில் கழகம் ஏபன், ஆயுதா ராமர் கோவில் மற்றும் தமிழ் கழகம் கட்வல் ரோட் ஆயுதா, மகா சிவசுப்பிரமணிய சங்கம்

நேரம் நம்மை இனிய பக்தி இசையால் திருமாலின் திருவடிகளுக்கு அழைத்து சென்ற பாடனை குழுவினருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இசையும் பக்தியும் ஒன்றிணைத்தால் மனதில் ஒரு தனி அமைதியும் இறை உணர்வும் பிறக்கிறது. அந்த அழகான அனுபவத்தை நமக்கு தந்த அனைவருக்கும் மீண்டும் நன்றி. அடுத்ததாக அரோஹரா எனும் குழுவை மேடையில் அழைக்கின்றோம்.

வானொலி அன்பர்களே, திருமால் பக்தர்களே, நீங்கள் ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் கொம்பகோ ஊரிலிருந்து ஆர்எம் ஃப்ரீ நேரலையில் உங்களுக்கு திருமாலை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சியை நானும் சக அறிவிப்பாளே அக்கா புவனாவும் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். 5 மணி காலை வரை கேட்கலாம் சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோ